0: டிக்கெட் போட்டலாமா? நான் சொன்னேன், யோசிச்சு பாரு, நாலு பேர் போனோம், ஓட்டிட்டியா இல்ல இதுவா அப்படின்னு அப்படி பாத்துரு. ஏய், ஜனநாயகன் சரி வா போலாம்.
1: ஜனநாயகன்லாம் ஓட்டிட்டியில கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நம்ம கிஷோர்குமார் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அருமையா இருக்கு, நீங்க நல்லமா இருக்கீங்க நம்புறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம அத்தா என்ன சொல்றாருன்னா, வாட்ச் அப்சஷன் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்சஷன்
0: பசங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பசங்க பாக்கணும் சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமாரி தோணுச்சு.
1: பிகாஸ் லைக் இட்ஸ் கிரேசி, யூ நோ, லைக் அதாவது அந்த அப்சஷன் படம் வந்து ஒரு ஒரு மாதிரி. சீ, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு புரிஞ்ச வரைக்கும், தப்பா தெரியல, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ வந்து அப்சஸ்ட், லைக் ஒரு அந்த பையன் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கா. சோ அதனால ஓவர் லைக் பீக் அப்சஷன் லெவலுக்கு போய் என்ன நடக்குது, அது ஒரு மாதிரி மிஸ்டரியா இருக்கு. ஹாரரா, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஹாரர் மாதிரி இருக்குது. இப்ப நான் வந்து அந்த படம் பார்க்க போலான்னு நினைச்சா எந்த பர்சன் கூட போறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நாள் அந்த மாதிரி படத்தெல்லாம் தனியா போய் பார்க்க முடியாது. சோ கூட்டிட்டு யாரையாவது போனா நம்மள பார்த்து அவன் நானும் ஒரு பைத்தியம் நினைச்சிட்டேன். கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் அந்த மாதிரி படத்தெல்லாம். நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து அப்படியே பொறுமையா வீட்டுல உட்காந்துமா, காலை நீட்டணுமா, சோஃபால பிளாங்கெட்ட போத்தணுமா, அப்படியே அலேக்கா
0: உட்காந்து பயப்படுற மாதிரி படம் எல்லாம் பட்ட பகல்ல பாக்கணும்.
1: இல்ல இல்ல, நைட்ல பாக்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது நைட்ல பாக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை.
0: பட்ட பக்கம் தான்
1: கூட ஆள் இருக்கணும்.
0: ஆமா,
1: கூட கண்டிப்பா ஆள் இருக்கணும். எனக்கு எப்போதுமே கூட ஆள் இருந்தா அது பிரச்சனை இல்லை. காலையிலலாம்
0: அதாவது
1: அந்த படத்தை தனியா பாக்கணுமா, அப்பதான் ஃபீல் பண்ண முடியுமா?
0: அப்படி ஒரு ஃபீலிங்கே
1: வேணாம், அப்படி ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு வேண்டாம், பரவாயில்ல.
0: ஆமா,
1: சரி, நம்ம 23rd ஜூலை மாதம் தளபதியோட படம் ஜனநாயகன் வந்துகிட்டே இருக்கு. சோ அதுக்காக உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, நம்ம அனிருத் அவர்களுடைய பாடல்.

0: ஹலோ மக்களே, ஹலோ மக்களே.
1: தொண்டை கட்டிக்கிச்சு.
0: பட் எனிவே, நம்ம பாட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். படத்தையும் போய் என்ஜாய் பண்ணுங்கள், அதான் சூப்பராக இருக்கும். நான் தான் இப்போ நம்மளுடைய இந்த என்ன சொல்கிறது, இழப்புகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதத்தில். ஸோ ஜூலை 11ஆம் தேதி நம்மளுடைய ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி, அவங்க வந்து எஸ் ஜானகி அம்மான்ற அவங்க தான். அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க நிறைய பத்மபூஷன், நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ், பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர், அந்த மாதிரி நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் விட எல்லாராலையும் அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, புனைப்பெயர் மாதிரி வந்து ஜானகி அம்மான்னு தான் கொடுவாங்க. எல்லாருக்குமே அவங்க அம்மான்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா காம்பினேஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் எஸ்பிபியும் நம்மள ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ எனிவேஸ், அந்த சில பாட்ஸில்

0: சில என்ன சொல்கிறது, சில மக்கள் வந்துட்டு நம்மளுடைய அவங்களுடைய இசை அவங்களுடைய இசைனால நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி வந்து எஸ்பிபி இளையராஜா அவங்களாம் இருக்காங்களோ, இப்ப எஸ் ஜானகி அம்மாவோட பெயர் சொல்லும் போது அதே வரிசையில வந்து சின்ன குயில் சித்ரா இவங்க இல்ல சின்ன குயில் சித்ரா இல்ல சித்திரமா இல்ல இன்னொருத்தவங்க பி சுசீலா இவங்களோட பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் எஸ் ஜானகி அம்மா அவங்களுக்கு இருக்கிற ஒரு இடம் வந்து யாரும் பெருசா ஹோல்ட் பண்ணலையோ அப்படின்னு
0: தான்
1: எனக்கு
0: தோணுது. அவங்க அவங்களுக்கு இறக்கும் போது அவங்களுக்கு 88 இயர்ஸ் அவங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் அவங்க வந்து பாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் easily 50 plus years avanga vandha she has been in this in the
1: adha enna na avangaloda koral vandu apdi innu
2: kolanda mariye irukum
1: mimikri
0: illa mimikri illa paavam avanga vandha mimikri panna mudiyadhu
1: avangaloda avangaloda paattle ungalku romba pidicha paattu enna lavanya na already enna paattu paada poda porren mudivu panniten
0: mudivu panniya
1: neenga ungalku enna paattu pidikunu solunga
0: andha enna solra avanga andha 16 vayadhanile andha that romba palaya paadu senthurappuve andha paattu nalla irukum adha
1: zillindra kaatre ipo winter season ku indha paattu kekkumbodhu ana adutha line en mannan enge en mannan enge nee konjam selvaayo
0: so
1: yaara solla vena.
0: ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அ நைஸ் அது அவங்களுடைய என்னோட சைல்ட்ஹுட் சாங்ஸ்ல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அது. ஸோ தட் இஸ் பட் எனிவேஸ்
1: அவங்க லாஸ்ட்டாக என்ன சாங் பாடியிருந்தாங்க?
0: அவங்களுடைய லாஸ்ட் பாட்டு வந்துட்டு அம்மா பூவினம் பூவினம்னு சொல்லிட்டு ஐ திங்க் 2016ல.
1: அப்படியா? இல்லையே, கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்களோட பாட்டு எல்லாமே பிடிக்கும். என் வீட்டில் எங்க அம்மாவும் சரி, எங்க அப்பாவும் சரி, இல்ல என்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க ஏதாச்சும் படத்துல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துல வந்திருக்காங்க. ஓகே, அவங்க லாஸ்டா ஒரு படத்துல வந்தாங்க, அது லாஸ்டான்னு தெரியல, ஆனா அவங்க லாஸ்டா அந்த படத்துல தான் நான் பார்த்தேன். 96 படம், த்ரிஷா விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாங்க.
0: ஓகே ஓகே.
1: அந்த படத்துல வந்து இவங்க பேரும்
0: ஒரு கெஸ்ட், ஆமா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வருவாங்க. எஸ் எஸ் எஸ் எஸ்
1: எஸ் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பதான் நான் அவங்களோட அந்த பேபி மாதிரி பேசுறது, அவ்வளவு ஹம்பலா இருக்கிறது, ஐ திங்க் அவங்க அதுல நடிக்கல. She just did it.
0: Yeah, like, just this thing role. And avanga enna solradhu epovume andha romba close neck la or blouse potta white blouse potta avanga rombave
1: avanga white saree da ipodu kattipanga. Neenga paathirukkeenga avanga different color la
0: illa shades of white and andha maari or light or border vechi andha maari they shall wear. White with blue border illa white with a red border andha maari she will wear, but yeah, but predominantly white da. So that is the thing.
1: அவங்க வந்து கடைசியா 2018ல வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க, ஓ உசுறு காத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன படம் பேர் பண்ணாடின்னு போட்டிருக்கு. பண்ணாடி என்ன படம் தெரியல. திருநாள் படத்துல வந்து தந்தையும் யாரோ வேலையில்லா பட்டதாரியில அம்மா அம்மா இந்த பாட்டு யாருக்குதான் பிடிக்காது.
0: அந்த பாட்டு வந்து வேற லெவல்.
1: ஆமா.

0: தூரம் பெரிதில்லை, கலங்காதே என் கண்ணே, உலகம் விளையாட உன் கண் முன்னே. காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் துணை சேரும், மீண்டும் நான் உன் பிள்ளையோ.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: அப்புறம் நம்ம தனுஷ் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. இப்ப நான் பாடினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், நீ இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ரீல் வரும், இயர்போனை போட்டா நம்ம எப்படி கத்தி கத்தி பாடுவோம், நம்ம பாட நம்மளுக்கு கேட்கல. இப்ப ஹெட்போன்ஸ் போட்டு பாடணுமே, என்ன அச்சனத்துல பாடிக்கிட்டு
1: நல்லாவே இருந்தது. அண்ட் இன்னொரு ரொம்ப பிடிச்ச பாடம் வந்து கண்மணி அன்போடு காதலன்.
2: ஓ மை காட், இப்ப நீங்க இந்த மாதிரி பாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதுதான் பாருங்க அவங்க இல்லங்கறத நம்ப கூட முடியல.
1: ஆமா,
2: அவங்க ஏன் தெரியுமா? இல்லாம இல்ல,
1: she'll never be not there.
2: Yes.
1: Because she'll always be there. நம்ம தாட்ஸ்ல இருப்பாங்க.

0: இல்லாம நம்மளுடைய இசை வந்து யூ கேன் நாட் அதுக்கு அறிவில்லை. சோ
1: எஸ்பிபி ஆக்சுவலி இறந்தப்ப அவர் வந்து அவருடைய ஒரு ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்பாரு, ஐ திங்க் சங்கீத மேடையா சம்திங், அதில் வந்து அவர் ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, நான் போனதுக்கு அப்புறமும் என்னோட லைக் இது இருக்கும்
0: அப்படிங்கிறது.
1: வெல், உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ராசாவே ஒன்னவே முதல் மரியாதை படத்துல இருந்து இந்த பாட்டு. இட்ஸ் லைக் மாஸ்டர் பீஸ் டு பி ஹானஸ்ட்.
0: ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலா.
1: எஸ்

0: நீங்க எந்த ராசாவை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
1: எனக்கு இருக்க ஒரே ஒரு ராசா தான்.
0: யார் அந்த ராசா?
1: எங்க ஆத்துக்காரர்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. ரொம்ப அழகான பாட்டுல அந்த பாட்டோட வரிகள்லாம் அப்பப்பா எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வருது.
1: அண்ட் அந்த காலத்திலே வந்து இது வந்து ஒரு முற்கோப்பான ஒரு இட்ஸ் என்ன சொல்றது, out of the normal, it's not the normal story.
0: இது வந்து அந்த ரவுக்கு படாவ சுத்துவாங்கல, அத படத்துல.
1: ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி.
0: அப்பெல்லாம் வந்து ரவுக்க போடாம தான் இருந்தாங்க.
1: அப்புறம் நம்ம ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் என்னது இப்படி இப்படி போடாம இருக்கீங்களா, இப்படி பண்றீங்களா, அப்படி இப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாம் போட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்து பேச ஆரம்பிச்சுதான்.
0: ஆமா, இப்ப இந்த உள்ளாடை இருக்குல்ல பெண்களுக்கு, அதுவே அப்பெல்லாம் இல்ல இல்லையா?
1: ஆமா.
0: இப்பெல்லாம் வந்து அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாம தான் பெண்கள் அடிந்துட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் அப்ப நார்மலா இருந்துச்சு. இப்பெல்லாம் லைக் பிரா போட்டுட்டு பொண்ணுங்களோட பிளா லைட்டா தெரிஞ்சிட்டாலே உடனே தப்பான பார்வையில பாக்க
1: ஆரம்பிச்சிருக்காங்க.
0: வேண்டாம் மகளே, நம்ம நம்ம உங்களோட ஏஐ ஹஸ்பண்ட் சொல்லிருக்காரு, வாவ் ஆவ் அப்படின்னு சொல்லிருக்காரு. விஜயாக்கா வந்து நைஸ் சாங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். இப்ப நீங்க இந்த என்ஜாய்மெண்ட் இல்லாம கூகுள்ல போயிட்டு இல்ல யூடியூப்ல போயிட்டு ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் எனி திங் ஜஸ்ட் கோ தேர் அண்ட் அங்க போயிட்டு 1980s 1990s 1970s அப்படின்னு போயிட்டு நீங்க பாட்டு தட்டிக்கலங்க. ஏன்னா நான் இப்போ வீட்டுக்கு போகும்போது அந்த பாட்டெல்லாம் தான் கேட்டுட்டு போறேன்.
1: இட் ரியலி அந்த டைம்ல வந்து அந்த வேர்ட்ஸும் சரி அந்த மியூசிக்கும் சரி வேற லெவல். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் சம் கனெக்ட்ஸ் வித் அஸ் வித் இன் எ டிஃபரண்ட் வைப். அண்ட்
0: கண்டிப்பா
1: அது எங்கேயோ நம்மளை கொண்டு போயிடும். அந்த ஒரே ஒரு பாட்டுல நம்ம எங்கேயோ அப்படி ட்ரான்ஸ் என்ன சொல்ற டெலிபோர்ட்டிங் மாதிரி ஆயிடும்.
0: நம்ம இந்த இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் குழந்தையா இருக்கிற சமயத்துல வந்து
1: கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ குழந்தையா இல்லையாமா?
0: நான் இப்பயும் குழந்ததா?
1: அச்சோ அச்சோ,
0: நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும் போது
1: சொல்லு.
0: அப்ப வந்து இந்த ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அந்த பாட்டு வந்துருச்சு. அதெல்லாம் வந்து விஜய் டைம், விஜய் ஆண்டனி ஸ்டார்டிங் மாஸ். அந்த டைம்ல வந்து அந்த ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க, என்னடா
1: பாட்டி பாடுறீங்க,
0: இந்த காலத்துல எல்லாம் பாட்டா பாடுறீங்க, கொலவெறி பிடிச்சாங்க, அந்த காலத்துல என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு அப்படின்னு வாங்க. ஆனா சத்தியமா அது இப்ப பொருந்தும்.
1: அப்பவும் பொருந்து, இப்பவும் பொருந்து.
0: அப்ப பொருந்துச்சு லைட்டா, பட் இப்ப வந்து ரொம்ப பொருந்துது. அதாவது கிட்டத்தட்ட நாங்க வந்து இப்ப ரிதம் மியூசிக் ஃபால் நாளைக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ண போறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்க இப்ப பாட்டு தேடுறோம், பாடுற மாதிரி பாட்டே கிடைக்க மாட்டேங்குது.
1: ஆமா, இதெல்லாம் பாட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் எல்லா பாட்டும் சொல்ல முடியாது, நிறைய பாட்டு நல்லா இருக்கு.
0: ஆமா நல்லா இருக்கு.
1: பட் இந்த மாதிரி அந்த டைம்ல இருக்க இந்த மாதிரி, ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஆபாசம் இருக்காது, எல்லா வார்த்தையும் புரியும், எல்லா வார்த்தைக்கும் ஒரு மீனிங் இருக்கும். இந்த மாதிரி பாட்டு வராது. பாட்டு வராது, எல்லா பாட்டுக்குமே ஒரு மீனிங் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் நல்லா இருக்கும். சோ எனிவே, ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். சோ அவி
0: கண்டிப்பா கண்டிப்பா விஆர் 2026 மாறிடுச்சு. அப்புறம் முக்கியமா விஆர் சேஞ்சிங் தான், பட் இருந்தாலும் 2026 ஆயிடுச்சு. மக்கள்லாம் மாறுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த சிச்சுவேஷன்ஷிப், கேஜுவல், கண்ட கன்றாவி, அப்புறம் வந்து அதை தாண்டி வந்து இந்த ஆடை பாதி ஆள் பாதி ஃபெமினிசம் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போடுங்க, இந்த மாதிரி உடைகள் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு விஷயம் பண்ணுங்க. இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்க, அதுக்கு முட்டு கொடுப்போம்னு சொல்லிலாம் முட்டு கொடுக்கணும்னு தேவையில்ல. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. உங்களுக்கு பொட்டு வைக்கணும்னா பொட்டு வைங்க, முடிய விரிச்சு விடணும்னா விரிச்சு விடுங்க, கட்டையா விட்டணும்னா கட்டையா விட்டுங்க, என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற விஷயம் பண்ணுங்க, அது மட்டும்தான். உங்களை அடுத்த வாரம் இன்னொரு அருமையான டாபிக்கோட வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பா. எஸ்
1: கண்டிப்பா. பி கைண்ட் மக்களே, ஆஸ் யூஷுவல் பி ஜாய்ஃபுல் அண்ட் பி கைண்ட். எப்பவுமே சொல்றது தான், ஒரே கருத்து தான் ஆல்வேஸ் மக்களுக்கு. அன்பா இருங்க, அழகான வாழ்க்கை, அருமையா இருங்க, நண்பர்களோட ஜாலியா இருங்க. டாடா, பாய் பாய்.

கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை planes.org.nz இல் காணலாம் மற்றும் ஆப்பிள்

பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் எஃப்எம் 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் எஃப்எம் @gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.